காலத்தை பாராபராஜி பாரத்தை காசுந்தாரி கம்பீரி காத்திரி திரி திரி திரி ரத்துராஜி பி அர்பட்டா ஜெயநகர் தீர்த்தம் வரட்ட.